4.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 13ஆம் நாள் செப்டம்பர் 30 புதன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம்

இளங்காத்து விசுதே நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சில திரை இசைப்பாடல்களை ஆகியன கேட்கலாம். குரல் அமுதம். இன்சொலால் ஈரம் அலை இப்படி இரு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். பொருள் அன்பு கலந்து வஞ்சமற்ற மெய்ப்பொருள் கண்டார் சொற்கள் இனிய சொற்களாகும். மீண்டும் குரல். இன்சொலால் ஈரம் அலை இப்படி இரு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். குரல் எண் 91, அதிகாரம் இனியவை குரல்.

தகவல் நேரம். வானிலை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கும் வேளாண் பெருமக்களுக்கும் விசேஷ எச்சரிக்கை ஏதுமில்லை என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையான கப்பல் போக்குவரத்து. எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு லாங் ஐலண்ட் மற்றும் சுவராஜ் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லட்சுமி நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 ஷஹீத் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 சுவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி நார்த் பேசேஜ் நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பிலிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. சுவராஜ் தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை பகல் 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. சுவராஜ் தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பிலிருந்து இந்த கப்பல் நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மாலை 4:30 ஷஹீத் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி வண்டூர் நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 2 தேதி காலை 5:30 மணிக்கு சுவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாரத் சீமா நாளை காலை 8 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே இரவு 9 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி சென்டினல் நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் வழியாக கார் நிக்கோபார் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 2 தேதி மாலை 4 மணிக்கு கார் நிக்கோபாரில் இருந்து லிட்டில் அந்தமான் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்வது இளங்காத்து விசிதே. இன்று இளங்காத்து விசிதே நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சில திரைசை பாடல்களை கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக மனிதனின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடியது.

நேற்று ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 30ஆம் தேதி சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படும் நாளாகும். இது உலகம் முழுவதும் உள்ள மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடுகளை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் மொழி வல்லுநர்களின் பணியை கௌரவிக்க இந்த நாள் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. உரையாடல், புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை எளிதாக்குவதன் மூலம் மொழி பெயர்ப்பாளர்கள் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நிறைய பங்களிக்கின்றனர். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு ஒரு நிமிடம் முதல் மூன்று நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும்

தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றைய பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

நேர்களின் எமது நிலைய ஸ்டுடியோவில் நேரம் இப்போது 5:21 52:52. இளங்காத்து விசிதி நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சில திரைசை பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சி தொடரும் பாடல் சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சித்ரா பாடியது.

நேயர்கள் இதுவரை இளங்காத்து வீசிய நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சில திரைசை பாடல்களை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சிகள் நிறைவடைகிறது. நாளை எமது தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், வேளாண் உலகம், திரை இசை ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.